0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: தவல கயவனாரே தாய்
2: விழாவு ஒப்ப வைத்த கிண்ட ஆவே
3: NLP ஹதஹன லங்காவே வெடிம தேக்கி தின தேக்கி அவஸ்தா வெடிமலு திரைய NLP ஹதஹன ஒபத் அதும NLP ஹதஹன பலாகன்ன.